0: ஓகே வட்டா திவேனர் கிரீடா உசும எக்கம தனக்கின் கிரீடாவின் சவைய உத்தியோகிய சக சபை வெனஸ் அத்விதின்ன கிரீடா மிடிய
1: The first ever hat-trick of the DP World Women's T20 Asia Cup 2026. And Shomari Agabadu gets
2: Well, there was just something in the air. The moment Hatorage released that javelin, you could just tell it was monstrous. The world champion in 91-meter territory. What a year it's been for the Sri Lankan.
0: Krida Midaya. Ekutu inna, api Krida Pitya Samagin. கிரீடாவே ஹத கேஸ்ம கிரீடா பிடிய சேம சினசுராதாவகம சவச 4:30 லக்ஹலி கிரீடா மிடிய

இதுவரை நுண்ணியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.

சமய சூத்திர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகம்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கரண லத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வோகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திரயாசே எதா கபில வஸ்து நகரா சன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்மன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சமய திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தசக சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதிக் வேணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டை கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்கரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தியின் ஏகராஷி கரமினி ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயகி சியலு தெவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரய செதஹே சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வஹன்சே.